யா ரப்பனா யா மன் லஹுல் முல்கு மஹா அல்ஹம்து யா மன் தி முனா யஜமஹா தலி ஸலாத்தன் தத்ருது ஸைதானா லிகைரி மா லிஃதர்துஹு அவுதானா மா ஸலாமின் கத் யுஐஸு லஹின் மின்னி வ மின் துர்ரி ஹயாலி யா முஹின் அல நபிய்யி வ ரஸூலி அஹ்மதா மன் பஹ்ஸுஹு இலல் பராயா ஹுமிதா سيدنا محمد والآل وصحبه في الحال والمآل وبكتابة يفرح جندك أي باغيات صالحات هندك يا منسلا طيب لي أوتاني يا حاميا أنهي لسيطاني سل صلاة لي تجر مددا ما سلام ليديم حددا على النبي الحازم الحلم من مثله عند الورى لم يحلم سيدنا محمد والآل وصحبه في الحال والمآل وصلي الدهر بأني رادي حمّن حما عن جسدي أمرادي وصلي الدهر بأنك الأحب لي من سواك والنبي بهد أحب وابتلي الإخلاص في التوحيد مثبتا رسالة الوحيد وابتلي فيما مضى من زمني ما لي يديم بصري وأبني رافقني جندك في وقت الجهاد وسعسه الحدى لخيري بالجهاد سحسحت إبليس ومن والاه لغير نهوي إنك الإله لم تنحني حساد أو كفر

ஜங்காரி வாட் சத்துலி வாட் சொன்ன வாட் கிர்னோங்கி நேம் செல்லுண்ட பாட் அமான திக்வி ஜெகனம் சொன்னி பாயன் ஊட்டு ஓன் ஊட்டு சொல்லினுன் கொன்னி பாய் ஹெல்லோன் எல்ல டொகல் பண்ணப்பினம் சொன்னி பாயன் ஊட்டு ஓன் ஊட்டு சொல்லினுன் கொன்னி பாய் ஹெல்லோன் எல்ல டொகல் பண்ணப்பினம் நந்தல்லி ஃபர்லு நக்சவாஜ் யொப்பல் புய் ஊட்டபுன் கொவாஜ் நக்குகமுல் கஞ்சடுவாஜ் அடுன்னவர் எஜெகனம் நந்தல்லி ஃபர்

கும்பனம் கொல்புவம் உற்றம்பு சிலேர் செய்தான் பீர் கொயபல் முடல் டிபூர் ரஜீமி பஜ்ஜோ ஜெக்குனம்

ஆட்டி தூபு இலலாய் இருக்கட்டு பிஜொன்னச்சிமன் தீ முஸ்லு சைத்தானே ஃபுன்பானே துபக்கன் தூபு இலலாய் இருக்கட்டு பிஜொன்னச்சிமன் தீ முஸ்லு சைத்தானே ஃபுன்பானே தெமோய் துபக்கன் ஐசேத் பகம் லிஞ்சுமை ஜிங்க ஜெயலச்சிமன் கனாண்டகம் டெஞ்சு மாறேரேன் மகம் லிஃபிமன் தைசேன் பகம் லிஞ்சு மைஜி ஜஞ்சயல்லச்சிமன் கனாண்டகம் டெஞ்சு மாறேரேன் மகம் லிஃபிமன் நீ வாக்சமக்பாகை பர்கேலு அக்டி மகம் தியவுல் மகம் சம்பீரக்பித்தி ஹம் லிச்சிபன் சேர்த்திங் மொயக் நீவி ஜாமு டெஃப் பக்கன் இலிமான் டோ ஜொம்பு டோ ருஸ்லு டோ டோ சேக் லுலன் லுப்பன் போலே கிரஃபென் ஜொர்த்து தெய்யா கார் டிகம் சேச ஹோல் அம் கிங்கனில கிம்மை லீ நகல டுக்க சக்கன் நன் துப்பு பாக்ரே சு மொய் துய் மொய் தேசர்த்தி டிகல் யாக்கார் சிரிங் பம்பலி லாகிஸ்தே மொய் லிஃபிமன் நன் தூப்பு பாகி சும்மொய் துய் மொய் தேசர்த்தி டிகல் யாக்கார் சிரிங் பம்பலி லாகிஸ்தே மொய் லிஃபிமன் ஓட்டை ஊட்டன லோல ஊட்டன துஃபி ஜோக் குயினை சேர்லு கையோட்டே கிளமுய் வாட்டே ஓட்டை ஊட்டன லோல ஊட்டன துஃபி ஜோக் குய் உயினை சேர்லு கையோட்டே கிளமுய் வாட்டே குய் டெஃப் லு எங்க ஜோப் லுஞ்ச நுகுச்சு பீர் டோ தேவ்லு டோ தேயிலு பிர்மோ டெக் டெம் சேட்டி கூட் பரப்பரு ஃபாஸ்வசை பிரம் எமு யொருவர் சுகம் கெல்முறை நக்தம்பே வாட்டே தினத்திலி ஹைபு தெய்வக் ஐங்க நேல் யுமு யொர் ஃபர்மே விலாயான் டெய்சல் போ கயக்காட்டே யரும் ஜபர் மாட்டே ஐ கல்லாச்சு ஞாங்கத்தே ஹொர் பைவிர்து சுல்மானியோ கைலால் சி பத்தூட்டி நீஞ துக்கொய் உய்ஜி மோய் டவுலு அமுல் கிளிஃப அக்வாஜுத்த நெக்கு மங் நீ வருடி மஸ்லாட்டி முதல் ஜிலேன் டெஃபி தக் ஞுவரு கொனக் டி கொஜ்ஜை யாமந்தி ஒக்டோ மரோ மம்முய் ஜயர் லாட்டி இபோ ஃபகை துங்கி துங்கி டவு டி திக்லு நிகல் தெமோம் டொஹுல் சிந்திகல் பை டொஹு டி திக்லேட்டி முமுஜிலேன் டெஃபி ஃபீர் ஃபப்டீன தெக்கொ சக்கவு டி யொல்லு ங்கிர் நின்னி ங்கிர் ஞுய் கம் லமுய் வாட்டே குஞ்சோ முஃபப் லங்க யொர் திக்ல லுரை லமு யொர் ஜோ ஜவாய் செட்டுல் பை டொஹ் டி செட்டாட்டே கொன் மின் ஏல் எவ்வுலேன் கிர் எவ்வு ஜொன்ன சின்னுன் ஹமேலு பாக்கக் லுபன் ஹெல் டை ஹலம் தூட்டி கொன் மின் ஏல் எவ்வுலேன் கிர் எவ்வு ஜொன்ன சின்னுன் ஹமேலு பாக்கக் லுபன் ஹெல் டை ஹலம் தூட்டி சேக் பம்பலும் சுசுலோன் கனாவு பவாஜு கொசஸ் போய் ஓட்டை டோம ஜிஸ் மன் ஃபோ ஃபலா ஃபேட்டி எவிஃபி பம்பபோன் குய் ஓட்ட ரக்கி செய்யஃப் மபாயிலாக் யூ எய்யஃப் டேயம் சியஃப் ஏட்டி ரியாஸ் கனக் சி உத்துர் அக்பாகி பொக்கு தொகுல் ngay waja ndem takwo ching yub khana aybal riyas kanak si utrak ba